racing. Freedom! He was chasing. Spotlights! Sirens! Rifles!

Shanghai.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மானசி நேயர்களுக்கு பணிவன்பான வணக்கம். தொன்று தொட்டு நம்ம தமிழ் மக்கள் நலமா வளமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நான் உங்க ஆர்ஜே ஹிமா இணைஞ்சிருக்கேன். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்து கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்பு. இணையத்தில் www.winfm.org.au என்னும் இணையத்தின் ஊடாகவும் 8 மணி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். அப்பா, சிறப்பாக வந்துட்டு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கு நமக்கு பார்க்க போகிற சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற தொகுப்பில் நம்ம மாதம் நடத்திட்டு வர ஒரு நிகழ்ச்சி தான். நான் உங்கள் ஆர்ஜஹிமா. இன்னைக்கு நம்மளோட இன்னொரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் பேரை சொல்லுங்க.
1: என் பேர் காவ்னா பிரவீன்.
0: வணக்கம் காவ்னா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன். இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சதுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட குமார் அங்கிள்க்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிப்போம். உங்களை மாதிரி இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இளைஞர்களை கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை வந்து மற்ற இளைஞர்களுக்கும் ஊக்குவிப்பா இருக்கிற மாதிரி வந்து தந்ததுக்கு குமார் அங்கிள்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா?
1: தேங்க்யூ குமார் அங்கிள்.
0: வெரி குட். முதல்ல உங்களை பற்றி வந்துட்டு ஒரு சிறிய அறிமுகத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வானிசைனாலே வந்துட்டு இசையில் வந்து நம்ம தொடங்கணும், சரியா? அதனால் நம்ம ஒரு உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு, அதாவது அறிமுகம் பார்த்துட்டு, உங்களுடைய பின்னணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாடலுக்குள்ளே போவோம். முதல்ல சொல்லுங்கள் காவ்னா, நீங்கள் உங்களுடைய பின்னணி பற்றி நேயர்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க.
1: நான் சொன்ன மாதிரி என் பேர் காவ்னா பிரவீன். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க. ஆனால் நான் சிங்கப்பூரில் பிறந்திருக்கேன்.
0: வேற யார் யார் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்லுங்கள்?
1: என் குடும்பத்தில் அம்மா, அப்பா, அக்கா, அதன் பிறகு ஒரு செல்லப்பிராணி, தாத்தா பாட்டியெல்லாம் இந்தியாவில் இருக்காங்க.
0: செல்லப்பிராணி பூனைக்குட்டியா இல்லை புலிக்குட்டியா, என்ன வச்சுருக்கீங்க?
1: நாய்க்குட்டி வச்சுருக்கேன்.
0: நாய்க்குட்டி வச்சுருக்கீங்க, வெரி குட் காம்னா. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடலோடு வந்து நம்ம உங்களுடைய பின்னணியை வந்து அழகாக தொடர்போம்.
1: சரி.

0: அழகான ஒரு பாடலோட வந்து தொடங்கியிருக்கோம். மருதாணி அப்படின்ற பாடல் சக்கரக்கட்டி படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பில் மதுஸ்ரீ அவர்கள் பாடி ஹென்றி குருவிலாவும் வந்துட்டு நடுவில் அந்த ஹம்மிங்லாம் வந்தது இல்லையா, அப்படின்லாம் வந்தது இல்லையா, நான் என்னால் அதை பாட முடியாது, ஆனால் அவங்க தான் அதை பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான பாட்டுல.
1: ஆமாம், ரொம்ப அழகான பாட்டு.
0: சரி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், அந்த பாடல் மாதிரி அழகான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன காப்னா?
1: எனக்கு ஆடுறது பிடிக்கும், பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நடிக்கிறது, மட்டை பந்து, நிட்டிங் அண்ட் க்ரோஷேயிங், பெயிண்டிங் மற்றும் பேக்கிங் எனக்கு பிடிக்கும்.
0: ஓ, இவ்வளோ விஷயம் பண்ணுவீங்களா? சரி, நடிக்கிறது பிடிக்கும்னு சொன்னீங்க, வீட்லேயும் நடிப்பீங்களா இல்லை வெளியில் மட்டும் நடிப்பீங்களா? சரி, ஓகே. மட்டைப்பந்துன்னு சொன்னீங்க, அப்படின்னா என்னது?
1: மட்டைப்பந்து என்றால் கிரிக்கெட்டு.
0: கிரிக்கெட் விளையாட்டு. ஓகே, கிரிக்கெட் விளையாட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. கிரிக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்குமா, அந்த ஸ்போர்ட்டாக பார்க்க பிடிக்குமா இல்லை விளையாடுவீங்களா?
1: எனக்கு பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும். நான் விளையாடுறது ஒரு குழுவுக்கு விளையாடுவேன், எம்சிசியில் விளையாடுகிறேன்.
0: எம்சிசினா அந்த குழுவோட பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா?
1: மாம்பரின் கிரிக்கெட் கிளப்.
0: ஓகே, இங்க வந்து லோக்கலா இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப்ல விளையாடுறீங்க. ஓகே, என்ன நீங்க வந்துட்டு அந்த சென்னை 28ல வர மாதிரி கேட்கட்டுமா? சொல்லுமா, நீங்க ஃபீல்டிங்கா போலிங்கா அந்த மாதிரி கேட்கட்டுமா? என்ன பண்ணுவீங்க நீங்க, உங்களோட திறமை என்ன?
1: நான் விக்கெட் கீப்பிங்கும் பேட்டிங்கும் பண்ணுவேன்.
0: விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங், நமக்கே ரோலிங் ஆகுது அந்த மாதிரி இருக்கு. சரி, விக்கெட் கீப்பிங் அண்ட் பவுலிங் பண்ணுங்க. வேற என்ன கிரிக்கெட் மூலமா நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன?
1: நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டேன். புல் ஷாட், ஸ்வீப் ஷாட், கட் ஷாட், டிரைவ்ஸ், ஸ்ட்ரேட் ஷாட் மற்றும் ஸ்வீப் ஷாட் சொல்லிட்டேனா?
0: சொல்லியிருப்பேங்க, எனக்கு கிரிக்கெட் பற்றி பெருசாக தெரியாது. இது சொன்னால் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன், பரவாயில்ல. சரி, வேறு என்ன கிரிக்கெட் மூலமாக அந்த விளையாட்டு பார்க்கறது, விளையாடுறதுல விளையாடுறது மூலமாக நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க?
1: குழுப்பணி மற்றும்
0: டீம் ஒர்க்,
1: கமிட்மெண்ட், டெடிக்கேஷன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அந்த ஈக்வாலிட்டி மற்றும் எப்படி டீமாக வேலை செய்யலாம்.
0: குழுப்பணினா டீம் ஒர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறது இல்லையா, அப்புறம் கமிட்மெண்ட்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டா இதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக செய்கிறது. அது நமக்காக மட்டும் செய்யாமல் கிரிக்கெட் வந்து ஒரு குழுவாக விளையாடுற விளையாட்டு அப்படின்றனால அந்த குழுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வெரி நைஸ். அது இல்லாமல் கிரிக்கெட்டில் வேறு ஏதாவது நீங்கள் புதிதாக பண்ணது இல்லை கற்றுக்கிட்டது இல்லை நீங்கள் பகிரணும்னு நினைக்கிறது இருக்கா?
1: என்னோட கோச் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு.
0: என்ன சொல்லியிருக்காரு?
1: நம்ம விளையாடும் போது நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸும் வீக்னஸும் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி விளையாடணும்.
0: நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விளையாடணும். ஏன் அது முக்கியம்னு நினைக்கிறீங்க?
1: இதனால ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா போய் நீங்கள் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேவலமாக அவுட் ஆகிட்டு வருவீங்க. அதனால நம்ம வந்து வீக்னஸ் பார்த்து தான்
0: விளையாடணும். அதே மாதிரி மற்றவர்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? சூப்பராக சொல்லியிருக்காரு கோச், உங்கள் கோச். குட் மார்னிங் கோச் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, வெரி நைஸ் காவ்னா. உங்களுடைய மட்டைப்பந்து பயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தொடர்ந்து மக்கள்லாம் வந்துட்டு ஒரு பாடலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடலை போட்டுட்டு திரும்பி வந்து உங்களுடைய மற்ற பிடித்த விடயங்கள், உங்களுடைய பேஷன், உங்களுடைய இலக்குகள், அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். ஓகே.

0: ஹாய் நானா படத்துல இருந்து மிக மிக அழகான பாடல் ஹேஷம் அப்துல் வஹாப் அவருடைய இசையமைப்புல பத்ரா ராஜன் மற்றும் வினீத் ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. இந்த படம் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா, நான் இந்த படம் பார்த்தேன்.
0: பிடிக்குமா அந்த படம்?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, இது இப்போ வந்து வேறொரு மொழியிலையும் வந்தது இல்லையா? இதோட பிரதான மொழி தெலுங்குல வந்தது நினைக்கிறேன் அந்த படம் இல்லையா? சரி காப்ரா, நீங்க வந்து உங்களுடைய மட்டை பந்து பயணத்தை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் முதல்ல உங்களுக்கு பிடித்த விடயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் போது நடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அது சார்ந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க.
1: நான் முதல் நடிக்கும் போது எனக்கு வேற கொஞ்சம் டைலாக் தான் இருந்தது. அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தனி நடிப்பில் ஒரு தமிழ் காம்படிஷனில் ஸ்டேட் முழுக்க ஒரு ப்ரைஸ் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அபிதயான்னு ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து முதல்ல நான் பக்த பிரஹலாதா பண்ணேன்.
0: பக்த பிரஹலாதனா நீங்க பண்ணீங்களா?
1: இல்ல, பக்த பிரஹலாதாவில் லீலாவதி பண்ணேன்.
0: ஓ, அவங்களோட அம்மாவோட கதாபாத்திரம்
1: லீலாவதி. அதுக்கப்புறம் பகீரதா பண்ணேன். பகீரதா ஒரு கங்கா எப்படி பூமிக்கு வந்துச்சு அதுல ஒரு கதை. நான் அதுல வசிஷ்ட முனிவரா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நவம்பர் வந்து மகாபாரதம் பண்ணேன். அதுல என்னோட கேரக்டர் வந்து திரௌபதி பாஞ்சாலி.
0: அது எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டர்னு தெரியுமா? ஏன் அதுல மகாபாரதம் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
1: நான் படிச்சிருக்கேன். என்னோட அம்மா எனக்கு வந்து புத்தகம் அது பத்தி வாங்கியிருக்காங்க,
0: அதனால படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் வேற ஏதாவது ரோல்ஸ் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா, திரௌபதிக்கு அப்புறம் பூ கைலாஷ் என்று சொர்க்கத்திலிருந்து எப்படி கைலாஷ் வந்தது பூமிக்கு அதுல ஒரு கதை. நான் அதுல பார்வதியா இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ரீசண்டா June 6th வந்து திருப்பியும் மகாபாரதம், அதுலயும் திருப்பி பாஞ்சாலி.
0: அதுக்கப்புறம் வேற ஏதாவது தனி நடிப்பு அந்த மாதிரி திருப்பி ஏதாவது கண்டினியூ பண்றீங்களா? இல்ல,
1: ஆமா, இப்பதான் ரீசண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் நான் தனி நடிப்பு திருப்பி பண்ணேன். காலமரி என்ற தலைப்பில் பண்ணேன்.
0: காலமறி அப்படின்ற தலைப்பில் பண்ணீங்க. சரி, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு உங்களை வந்து நடிக்க சொல்லியே ஆகணும், கேட்கணும். அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தனி நடிப்பு என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரியா?
1: பார்த்துருவோம்.

0: சொல்.
1: தேரே இஷ்க்மே அப்படின்னு ஹிந்தியில் வந்த ஒரு படத்தோட தமிழாக்கமான பாடல் தான் இது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பில் அவருடைய மகனான ஏஆர் அமீன் மற்றும் ஜொனிடா காந்தி பாடியிருக்காங்க. முஷுக் ரஹ்மான் அப்படின்றவரும் வந்து இதில் இணைஞ்சிருக்காரு. அந்த பாடலை தான் இப்போ கேட்டோம். நம்மளுடைய இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினர் காவனா பிரவீன் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட சில பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு 12 வயதுக்குள்ளே தான் ஆகுது, ஆனால் வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய மட்டைப்பந்து வரலாறு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நடிப்பு வரலாறு, இதை பற்றிலாம் சொன்னாங்க. அதனால் வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு காவனா நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டை வந்து சொல்லி காட்ட போகிறாங்க. அவங்க நடித்ததுலேருந்து அதை கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய பின்னூட்டல்களை வாணிசை எஃப்எம் ரேடியோ அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நமக்கு தரலாம். காவனா, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பேசினது
2: சரி, நான் காலமாரி சொல்லவா?
1: ம், சொல்லுங்க.
2: இது என்ன ஆண்டு? 2026. இன்னும் தமிழும் தமிழர்களும் வாழ்கிறார்களா? அறம் செய்ய விரும்பு என்று நற்பண்புகளை அறிய ஆத்திச்சூடி. அன்னை தந்தை குடிமை என்று பெற்றோரின் முக்கியத்துவம் அறிய குன்றே வேந்தன். கற்றோர்க்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் அவசியத்துக்கு மூதுரை என்றெல்லாம் ஔவையாராகிய நான் எழுதி வைத்தேனே, இது எல்லாம் பின்பற்றுகிறாரோ? ஆஹா, என் சொல் சாகவில்லை. இன்றைய இளைஞர்கள் ஏட்டிலும் எண்ணத்திலும் மேலோங்கி நிற்கிறது. நல்லது. இனிமே கால மாற்றங்கள் வந்தாலும் தமிழ் நதி போல நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கும் என்ற மகிழ்ச்சியில் நான் செல்கிறேன். சுப்பிரமணிய பாரதி ஆகிய நான் பெண்களுக்கு கல்வி, சாதி உழைப்பு, நாட்டு மக்களின் சுதந்திரம் இன்று பாமரருக்கும் புரியுமாறு காலத்துக்கேற்ப எழுதிய கவிதை இன்னும் பயனுள்ளதாக இருக்கிறதா? மெல்ல தமிழ்னிச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசையோங்கும் என்று அந்த பேதை உரைத்தான் என்று நான் பாடிய வரிகளைப் போல் தமிழ் உயிர்த்தெழும் திறன் கண்டு அக்னிப்பறவை போல் உயிர்த்தெழுந்தேன். தமிழ் வாழ வாத்துகள் கூறி புறப்படுகிறேன். நான் ஜென்சி தமிழ் பேசும் இளைஞர். என் தமிழ் புலனத்திலும் படவரியிலும் வலியோலியிலும் மருவி வாழ்கிறது. நான் தமிழ் பேசுவேன், ஆனால் சில நேரம் என் தமிழ் கலந்துரையாடல் வட்டார வழக்கில் ஆங்கில கலப்போடும் காணப்படலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தமிழ் இன்னும் என் உயிரோடும் உடலோடும் கலந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழுக்கு மாறத் தெரியும், காலத்தோடு நடக்கத் தெரியும், எங்களைப் போலவே வளரத் தெரியும். நான் கணினி மூலம் கற்றாலும், காணொளி விளையாட்டு விளையாடினாலும், செயற்கை நுண்ணறிவு வந்தாலும், என் இதயத்தில் எப்போதும் ஔவையாரின் ஞானம், பாரதியாரின் புரட்சி தீயம் கொண்டு பிரகாசமாக எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. காலம் மாறலாம், மொழி கற்கும் முறை மாறலாம், தமிழின் ஆன்மா மாறுவதில்லை. இன்று இளைஞர்கள் படைப்பாற்றல் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு மேல் உயிர்ப்போடு வைத்திருக்கும் தமிழ் உயிர்ப்போடு வைத்திருக்கும் காலம் அறிந்த தமிழ், காலத்தை வெல்லும் தமிழ். வாழ்க, வளர்க. நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி காவனா. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்க முடியுமா? என்ன, நீங்கள் 3 பேருடைய விஷயத்த சொன்னீங்க, என்ன கான்செப்ட் அது?
2: காலம் மாறினாலும் தமிழ் இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் ஔவையார் பாரதியார் காலத்திலெல்லாம் இப்போ ஜென்சி இளைஞர் கற்கிறார்கள்.
1: அவங்கள பற்றி இன்னமும் தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும். அவங்களும் வந்து அப்படியே மகிழ்ச்சியாக நல்ல வேலை தமிழ் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா?
2: கிட்டத்தட்ட.
1: ஓகே, வெரி குட். மிக மிக அழகு காவனா, இதை பருந்ததுக்கு மிக நன்றி. நீங்கள் வந்து நிறைய பேசிட்டீங்க, அதனால் மூச்சு விட்டுக்கோங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி உங்களை வந்துட்டு இன்னும் சில பல கேள்விகள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம், சரியா?

0: சிறைச்சாலை படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடல் தான் இப்போ கேட்டோம். என்றைக்கும் மனதை விட்டு நீங்காத ஒரு இன்னிசை பாடல். காவ்னா, உங்களோட வந்து உங்களோட நடிப்பை கேட்டுட்டோம், உங்களோட மட்டைப்பந்து வரலாறை பற்றி கேட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து தெலுங்குலேயும் நான் வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அபிதயா மூலமாக நீங்கள் வந்து தெலுங்கு நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த வகையில் வேறு ஏதாவது மொழி, வேறு என்ன மொழிகள் உங்களுக்கு தெரியும்?
1: எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும்.

0: நொடியா இருக்கும் இல்லையா.
1: எப்படி நாலு நாளா பண்ற
0: விஷயத்த
1: எப்படி சிம்பிளா ஆக்க முடியும்னு அங்கதான்.
0: ஓ ஓகே, பல நாட்களா செய்யக்கூடிய விஷயத்த எப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ண முடியும் அப்படின்னு அதை வந்து சிம்பிளிஃபைடா ஆக்குவாங்க. அந்த கலாச்சாரத்துக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஏதேனும் ஒற்றுமைகள் இருக்கிறதா?
1: கொஞ்சம் இருக்கிறது. அவங்க ஆல்பபெட், ஜாப்பனீஸ் ஆல்பபெட்டும் கிட்டத்தட்ட
0: உயிரெழுத்துக்கள் இருக்கு அதுலயும். ஓகே,
1: அதன் பிறகு ஜாப்பனீஸ்ல ஒரு ட்ரிங்க் இருக்கு, அது பேரு கோஞ்சி, அது நம்ம கஞ்சி தான்.
0: ஓ, நம்ம கஞ்சியை தான் அவங்க கோஞ்சின்னு சொல்றாங்க. ஓகே, நைஸ். வேற ஏதாவது நம்ம தமிழ் பண்பாடு பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? தமிழ் கலாச்சாரம் சார்ந்த விஷயம்.
1: தமிழ் பண்பாடுனா எனக்கு கோயில் போறது ரொம்ப பிடிக்கும். அந்த விதவிதமான டிஃப்ரெண்ட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க சாமி ரொம்ப கலர்ஃபுல்லா பிரைட்டா இருக்கும்.
0: எப்பயுமே ஒரு ஆடை அலங்காரம்லாம் நல்லா இருக்கும். அப்புறம்
1: அதுக்கப்புறம் எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும், கொண்டாட
0: சாப்பிட பிடிக்கும். மத்தவங்களுக்கு பகிர்ந்து உண்ண பிடிக்குமா? அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா தமிழ் கலாச்சாரத்துல? தெரியாது. மத்தவங்களுக்கு பகிர்றது, நம்ம வந்துட்டு கல்யாணம் அது மாதிரி எந்த விசேஷங்களா இருந்தாலும் பகிர்றோம் இல்லையா, அதை வந்து விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன தமிழ் கலாச்சாரத்துல வேற ஏதாவது பிடிச்ச விடயங்கள் இருக்கா?
1: வேற ஏதாவது
0: நீங்க வந்துட்டு இவங்களை பத்தி அந்த வீரம் சார்ந்த யாராவது தெரியுமா? வீரம், தமிழ் வீரம்,
1: வேலுமங்கை நாச்சியார்.
0: வேலுமங்கை நாச்சியார் தெரியும். ஓகே, வேலுமங்கை நாச்சியார் வந்து அவங்க தான் வந்து முதல் பெண்மணி, சுதந்திர போராட்ட பெண்மணி, தமிழர் அவங்க.
1: எனக்கு அந்த கதையில பிடிச்ச கேரக்டர் வந்து குயிலி.
0: குயிலி கேரக்டர்
1: அவங்களே எரிஞ்சு போட்டு பிரிட்டிஷ் ஆர்மி வெப்பன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய்
0: பண்ணாங்க. ஆமா, அவங்களே ஒரு அவங்கள வந்துட்டு ஆமா ஹியூமன் சாக்ரிஃபைஸா மாதிரி மாறி அவங்க வந்து பிரிட்டிஷோட பிரித்தானியர்களுடைய அவங்களுடைய ஆயுத கிடங்கு அதை போய் வெடிச்சு செதற வச்சாங்க. ஆமா, வேலுமங்கை நாச்சியார் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு வரலாற்று நபர் அவர்கள். சூப்பர், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம வழக்கமாக பாட்டு போடுவோம், ஆனால் நீங்கள் வந்து ஆடுறது பாடுறது நடிக்கிறது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொன்னதுனால இப்போ உங்களை வந்து ஒரு சின்ன பாடல் பாட சொல்லி நம்ம கேட்க போகிறோம். என்ன பாடல் பாட போகிறீங்க? என்ன இது அப்படி ட்ரெண்டிங்காக ஏதாவது பாட்டு இருந்ததுன்னா பாடுங்க.
1: சரி, நான் பழமல்லி பாடட்டுமா?
0: பாடுங்க.
1: கொடிநக்கலை வச்சுன்னா தவில அடிக்க மச்சனை பார்த்து திக்கிறனே, மச்சனை பார்த்து திக்கிறனே, மச்சனை பார்த்து திக்க அடி எத்தனை சொப்பனை ஒன்னா சேர்த்து.

0: பார்ப்பாலே அடினே சிபி ஆனவளே அலங்கட்டி பூ மங்கலே தித்திக்க வந்தாவளே மூத்த மறு மங்கல ஸ்தப்பு சிக்கன சிக்கன வாராளே
1: வாராளே வாராளே. ஓ தேங்க்யூ காவ்னா, மிக மிக மிக அழகாக பாடினீங்க. அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்க பாட்டு இல்லையா உங்களோட ஜென், நீங்கள் என்னது ஜென் ஜியா ஆல்ஃபாவா? ஜென் ஆல்ஃபாலையும் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பாடல். நல்லா பாடினீங்க, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இது தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு கடைசியாக சில ஒரு ஒன்று ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுப்போமா? ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருணம் வந்துடுச்சு. தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கிரிக்கெட் பயணத்தை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நடிப்பு அது சார்ந்து வந்து என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு பேசணும். இவ்வளோ விஷயம் பகிர்ந்துக்கிட்டோம். உங்களை மாதிரியே இன்னும் நிறைய இளைஞர்கள், முக்கியமாக தமிழ் இளைஞர்கள் வந்து தமிழ் மேலே ஆர்வம் காட்டி தமிழை இன்னும் வந்துட்டு உங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும்னா, நீங்கள் தமிழை எப்படி ஆர்வம் வந்தது, அதை எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க?
0: எனக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, சின்ன வயசில் என்னோட அம்மாவை பார்த்து, அங்கே தமிழ் ஸ்கூல் டீச்சர் ஆக்சுவலி, என்னோட அம்மாவை பார்த்து தான் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க தமிழ். அதுக்கப்புறம் எனக்கும் ஆசை இருந்தது, நானும் எழுதணும் நானும் படிக்கணும் அது மாதிரி தான்.
1: ஓகே, அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு
0: மட்டைப்பந்து
1: அவர்கிட்ட இருந்து ஆர்வமாக கத்துக்கிட்டீங்க, மிக சந்தோஷம். அக்கா கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டீங்களா?
0: அக்கா கிட்ட இருந்து எப்படி நல்லா சண்டை போடணும்னு,
1: அக்கா கிட்ட இருந்து சண்டை போடணும்னு கத்துக்கிட்டீங்க. அக்கா இன்னும் வேற எதுவும் சொல்லி தரலையா உங்களுக்கு?
0: அக்கா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்

0: ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நண்பர்கள் எப்படி
1: மெயின்டெயின்
0: பண்ணணும் கத்துக்கிட்டோம். ரொம்ப சோஷியல் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டோம்.
1: ஓகே, சோஷியல் ஸ்கில்ஸ் நிறைய கத்து கொடுத்தாங்க, ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய கத்து கொடுத்தாங்க. சூப்பர். சரி, நம்ம நிகழ்ச்சி முடிய போற தருணம் வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி பேர் தெரியுமா உங்களுக்கு?
0: இன்று இளைஞர்கள் நாளைய தலைவர்.
1: அதேதான், அந்த இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களுக்கு நீங்க ஏதாவது ரத்தின சுருக்கமா ஒரு அட்வைஸ் கொடுத்த, இல்லைன்னா உங்க வயசுக்கு அட்வைஸ் வேணாம் பட் ஃபன்னா நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
0: நான் தளபதியோட மிக சிறந்த ஃபேனு.
1: ஓகே,
0: லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி.
1: ஓகே சூப்பர், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி காம்னா இன்றைய நிகழ்ச்சியை வந்து முடிக்கிறாங்க. இன்னும் இவர்களை போற நிலைய இளைஞர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, நீங்களும் வந்துட்டு இளைஞராக இருந்தால், வயசு கிடையாது, அதாவது 11 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறது நாங்கள் இளைஞராக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு மேலே இருக்கவங்களும் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய அனுபவங்கள் தான் வந்துட்டு பல விஷயங்களை வந்து கற்றுத்தரப்போகுது அடுத்த தலைமுறைக்கு. ஸோ இதோட எங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். அதை வணக்கம் சொல்லி கிளம்ப போகிறோம். அதற்கு முன்னாடி எங்களோட இணைஞ்சதில் மிக மிக மிக நன்றி, மற்ற மகிழ்ச்சி. இன்று உங்களுடன் இருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது உங்கள் ஆர்ஜே ஹிமா மற்றும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்
0: காவனா பிரவீன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நேசிக்கும் நெஞ்சங்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பேணுவதற்கு என எஞ்சி இருப்பதே மொழி ஒன்றுதான். தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும். அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி. குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன்தானே. அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும். எனவே செவி வழியாக சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையின் இடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து உழைத்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும். காலச்சூழலை கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது. இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெருக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தக பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் உண்டு என எதிர்காலத்திலும் நாம் வார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன். வானிசை மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வீறு நடை போட மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க வானிசை வானொலி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வானிசை எஃப்எம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா சௌக்கியமா சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்கள் அனுராதா. இந்த வாரம் நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஒரு நோக்கம், ஒரு அர்த்தம் ஏன் அவசியம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு நிமிஷம் உங்களோட வேலை ஃபோனு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்குள்ள நீங்கள் இந்த கேள்வி கேட்டு பாருங்கள். நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழறேன்? இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடிஞ்சா முடியுதா இல்லையான்ட்டு பாருங்கள். முடியலனா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் எல்லாருமே காலையில் எழுந்துக்கிறோம், நிறைய வேலை செய்கிறோம், சமையல் செய்கிறோம், குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் பில் கட்டுறோம், படுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியில் போகிறோம், அடுத்த நாள் அதே வாழ்க்கை. இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் சில நாளைக்கு திடீர்னு ஒரு மனசில் ஒரு கேள்வி வரும், இதுதான் வாழ்க்கை, இதற்காகத்தான் நான் பிறந்தேனா அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது வருது அப்படின்னா அப்போது உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கார் ஒருத்தர். நல்ல சம்பளம், அழகான வீடு, காரு, வெளிநாட்டு சுற்றுலா, பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு சிரிப்பு இருக்குது ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லை, என்ன குறை? ஒன்றுமே இல்லையே. ஆனால் அவருக்கு குறை ஒன்றும் இல்லை, அவருக்கு நோக்கம் இல்லை. அதுதான் அங்கே. ஸோ நம்மளுக்கு அந்த நோக்கம் அப்படின்றது இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த உண்மையான சந்தோஷம் இருக்காது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இங்கே அந்த நோக்கம், அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படின்னா என்ன? நம்மளை பலர் நினைப்போம், நான் என்ன பெரிய விஞ்ஞானி ஆகணுமா, உலக சாதனை படைக்கணுமா, 1000 பேருக்கு உதவணுமா? இல்லைங்க, அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம். ஒரு அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களை நல்ல மனிதர்களாக வளர்ப்பதே தன்னுடைய பெரிய நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றுவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவருக்கு ஒரு உயிரை காப்பாற்றுவது, ஒரு தந்தைக்கு குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு மாணவருக்கு தனது கனவை அடைவது, அப்படியே ஒரு சாதாரண மனிதருக்கும் ஒரு நோக்கம், ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவரை சிரிக்க வைப்பது கூட ஒரு நோக்கம் தானே. நான் ஒரு சம்பவத்தை படிச்சிருக்கேன். ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா, அவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு மிகவும் சோகமாக இருந்தாராம். இப்போ என்ன வேலை, என்னை யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தாராம். ஒரு நாள் என்னாச்சு, அவர் வீட்டுக்கு அருகில் இருந்த பூங்காவில் தினமும் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தார். முதல் நாள் 2 குழந்தைகள் வந்தார்களாம். அடுத்த வாரம் 5, 1 மாதம் கழித்து 20 குழந்தைகள். அந்த தாத்தா சொன்னார், நான் மீண்டும் வாழ ஆரம்பித்தேன். என்ன மாறியது, வயசா? இல்லை. பணமா? இல்லை. ஆனால் நோக்கம் மாறிவிட்டது, அவ்வளவுதான். என் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டது. நண்பர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்காது. வேலை போகலாம், உறவுகள் உடையலாம், நோய் வரலாம், நாம் விரும்பியபடி எல்லாம் நடக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா, சிலர் மீண்டும் எழுந்து நிற்பார்கள், சிலர் அப்படியே உடைந்து போய்விடுவார்கள். ஏனென்றால் முதல் மனிதரிடம் ஒரு காரணம் இருக்கும். என் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும், என் பெற்றோர்களுக்காக நான் போராட வேண்டும், இந்த சமூகத்திற்கு ஏதேனும் உதவ வேண்டும், நான் இன்னும் முடிக்காத ஒரு கனவு இருக்கிறது. அந்த ஏன், அதுதான் அவர்களை முன்னே நடத்துகிறது. ஒரு முறை யோசித்து பாருங்கள். நாம் காரில் செல்லும் போது கூகுள் மேப்ஸ் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? சாலை இருக்கும், பெட்ரோல் இருக்கும், கார் நல்ல நிலையில்தான் இருக்கும், ஆனால் எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், வாய்ப்புகளும் இருக்கலாம், ஆனால் அந்த திசை தெரியாமல் இருந்தால் எங்கே போகிறோம் என்பதே தெரியாது. இந்த நோக்கம் என்பது வாழ்க்கையின் கூகுள் மேப்ஸ் அல்ல, அது அதைவிட முக்கியமானது. அது நாம் ஏன் பயணம் செய்கிறோம் என்பதை நினைவிட்டும் உள்ளார்ந்த திசை காட்டி. இப்போது நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். உடனே பதில் சொல்ல வேண்டாம். இன்று இரவு அமைதியாக இருக்கும்போது யோசித்து பாருங்கள். எந்த வேலையை செய்யும் போது நேரம் போவது தெரியாமல் போகிறது? எந்த விஷயம் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது? நீங்கள் இல்லாத போது மக்கள் உங்களை எதற்காக நினைவில் வைத்திருக்க வேண்டும்? இன்னும 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய உங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள்தான் உங்கள் நோக்கம், உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம், அது இருக்கும் இடத்திற்கான தடயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நோக்கம் என்பது ஒரு முறை கண்டுபிடித்தால் வாழ்நாள் முழுவதும் மாறாத ஒன்று இல்லை. நாம் வளர்கிறோம், நம்முடைய சூழ்நிலை மாறுகிறது, அதுபோல நம்முடைய நோக்கமும் மாறலாம். 20 வயதில் இருந்த கனவு 35 வயதில் மாறலாம். குழந்தைகள் பிறந்த பிறகு முக்கியமான விஷயங்கள் மாறலாம், அது தவறில்லை, அதுதான் வாழ்க்கை. இறுதியாக நான் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறேன். நாளை காலை எழுந்தவுடன் உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள். இன்று நான் யாருடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது நல்லதாக்கப் போகிறேன்? அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு அந்நியராக இருக்கலாம், அல்லது நீங்களாகவே இருக்கலாம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் முதலில் காப்பாற்ற வேண்டிய மனிதர் நாம் தான். வாழ்க்கையின் அர்த்தம் நமக்கு எவ்வளவு கிடைத்தது என்பதில் அல்ல. நாம் யாராக மாறினோம், நம்மால் யார் சிரித்தார்கள், நம்மால் யார் நம்பிக்கை பெற்றார்கள், அதில்தான் இருக்கிறது நோக்கம். அந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்பது ஒரு பெரிய சாதனையை தேடுவதல்ல, ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்ற தேர்ந்தெடுப்பதுதான். சரி, இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் உங்களை ஒரு நிமிஷமாவது சிந்திக்க வைத்திருந்தால் அதுவே இன்று நான் பகிர விரும்பிய நோக்கத்தின் வெற்றி. சரி நேர்களே, அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அனுராதா. நன்றி, வணக்கம்.

0: நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகமும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலைய நேரம் சரியாக 7 மணி. தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசியின் அனுசரணையில் இன்றைய உலக செய்திகள்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபிய படைகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றை குறிவைத்த ஈரானிய புரட்சிகர காவல்படை. ஜப்பானில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் குறைந்தது 14 பேர் உயிரிழப்பு. கடும் வெப்பத்துக்கு மத்தியில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வரும் மீட்புக் குழுவினர். மீண்டும் ஒரு வெப்ப அலையை எதிர்கொள்ள தயாராகும் தெற்கு பிரான்ஸ். கட்டுக்கடங்காத காட்டு தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து போராடும் தீயணைப்பு வீரர்கள். இங்கிலாந்தில் சிறுமிகளுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி. இது சுமார் 200 கருப்பை வாய் புற்றுநோய் மரணங்களை தடுத்துள்ளதாக தெரிவிக்கும் புதிய ஆய்வு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தையும் கட்டளை மையத்தையும் தங்களது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இலக்கு வைத்ததாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த ஏவுகணைகள் அனைத்தையும் தங்களது வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ராணுவம் இதனை ஒரு திடீர் தாக்குதல் முயற்சி என கண்டித்துள்ளது. அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஈரான் கடுமையான பதிலடியை சந்திக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் படைகள் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களை குறிவைத்து நேற்று இரவு ஈராக்கில் தனித்தனியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதலில் தங்களது பங்களிப்பை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளது. தங்கள் நாட்டு எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்கிய ஈரான் ஆதரவு படைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த தாக்குதல்களில் தங்கள் அமைப்பைச் சேர்ந்த குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுதக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் வெள்ளை மாளிகையில் மேற்கொண்ட 1 மணி நேர பேச்சுவார்த்தையில் ஈரான் போர் குறித்து தங்களுக்கு இடையே பொதுவெளியில் நிலவிய கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய முயன்றனர். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இரு நாடுகளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு இருவருக்கும் இடையே நடைபெற்ற முதல் சந்திப்பு இதுவாகும். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் பதற்றத்தை குறைப்பதற்கான ராஜீய ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ஈரானின் இந்த தாக்குதல் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க செய்யுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் யோலன்ஹெல் தெரிவிப்பதை பார்க்கலாம்.
2: ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டியுள்ள கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஓமான் அந்த பகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் தொடர்ந்து ராஜ்ய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்காக பிராந்திய நாடுகள் இணைந்த புதிய கூட்டு நிர்வாக திட்டம் ஒன்றை ஓமான் முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்கள் அனுமதியின்றி எந்த ஒரு கப்பலும் ஹோர்முஸ் நீரிணை வழியே செல்லக்கூடாது என்றும் ஈரான் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: செவ்வாய்க்கிழமை தெற்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்து வருகிறது. மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குமாமோட்டோ மாகாணத்தில் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பலர் உயிரோடு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. கடுமையான வெப்பத்துக்கு மத்தியில் இங்கு உள்ள காகித ஆலை மற்றும் வணிக வளாகம் இருக்கும் பகுதிகளில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்க கூடியவர்களை மீட்கும் பணியில் அவசர கால குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 மணி நேரத்திற்குள் வணிக வளாக கட்டிடம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் நடந்தது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் நிக் ஜான்சன் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
3: குமமோட்டோ நகரில் நடந்த பேரழிவுக்கு மத்தியில் உயிர் பிடித்தவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. நிலநடுக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வாயு கசிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெடி விபத்தினால் இந்த வணிக வளாகத்தில் பலர் சிக்கியுள்ளனர். பிரிட்டனை சேர்ந்த சாம் புட்சர் இந்த பகுதியின் அருகே வசித்து வரும் ஓர் ஆசிரியர் ஆவார்.
4: இது மிகவும் பிரபலமான ஓர் இடம். ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கு வருவதுண்டு. எல்லோரும் எப்போதாவது ஒரு முறை இங்கு வந்திருப்பார்கள். எப்போதும் இங்கு பரபரப்பாகவே இருக்கும். ஆனால் இப்போது இங்கு தெருக்கள் அமைதியாக காணப்படுகின்றன. மக்களின் நடமாட்டமும் குறைந்துள்ளது.
3: பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் இன்னும் மின்சார வசதி இல்லை. அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்பு குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காகித ஆலையின் சிம்னி ஒரு கட்டிடத்தின் மீது சரிந்து விழுந்த நிலையில் அங்குள்ளவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. செவ்வாயன்று உள்ளூர் நேரப்படி சுமார் 4:30 மணியளவில் கியூஷு தீவின் உள்பகுதியில் 6.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயமாகும். அந்நாட்டின் பல கட்டடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளன. கடைசியாக இங்கு ஒரு பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. தற்போது ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் எதிர்காலத்தில் மேலும் பல நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம்.
5: 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கத்திற்கு முந்தைய நாளில் 2 மிகவும் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. எனவே இன்னும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பை புறக்கணிக்க முடியாது. அடுத்த சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு சிறிய அளவிலான நிலநடுக்கத்திற்கு பின் அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்படும் என எதிர்பார்க்கிறோம்.
3: உயிர் பிழைத்தவர்கள் குறித்த மேலதிக தகவல்களுக்காக ஜப்பான் காத்திருக்கும் வேளையில் வரும் நாட்களில் மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் எதிர்கொள்ள அந்நாடு தயாராகி வருகிறது.
1: பிரான்சின் ஜிரோன் பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தீ முழுமையாக அணையாததால் 2000-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு புதிதாக உருவாகியுள்ள கடுமையான வெப்ப அலை தீயணைப்பு பணிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. இதனிடையே பாட்டு நகரின் புறநகர் பகுதியிலிருந்து 10 மைலுக்கும் குறைவான தொலைவில் இன்னமும் காட்டுத்தீ தீவிர எரிந்து வருகிறது. இதுகுறித்து பாதோவிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜேம்ஸ் வாட்டர்ஹவுஸ் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: ஜிரோண்ட் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக எரியும் காட்டு தீயை அணைக்க பிரான்ஸ் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. 2nd உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ அசம்பாவிதம் இதுவென பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ள நிலையில் மனித ஆற்றலை தாண்டி தீயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பார்டோ நகரின் மேற்கு பகுதியில் சாலைகள் முற்றிலும் வெறிச்சோடி போயுள்ளன. காற்று மண்டலம் முழுவதும் அடர்ந்த புகையால் சூழப்பட்டுள்ளது. ஒருபுறம் தீவிர தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் மறுபுறம் தன்னார்வலர்களின் துணையோடு தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்த முயலும் அந்த பேராபத்தை இங்குள்ள கருகிய நிலங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சாலையோர வாகனங்கள் நிறுத்துமிடமான இந்த பகுதி ஓய்வின்றி உழைத்து வரும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இளைப்பாறும் முகாமாக மாறியுள்ளது. காட்டு தீக்கு எதிரான இந்த போராட்டம் பல மாதங்கள் நீடிக்க கூடும் என்ற நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உணவருந்தி அடுத்த கட்ட பணிக்கு தயாராகும் தருணம் இது. தண்ணீர் தொட்டிகள் நிரப்பப்பட்டு முன்களத்தில் பணிக்காக தயாராகின்றன.
4: இது மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கையாகும். பிரான்ஸ் முழுவதிலிருந்தும் 100,000+ உதவிக்கு கரம் கோர்த்துள்ளது உண்மையிலேயே நிகழ்ச்சி அளிக்கிறது.
5: ஆங்காங்கே சிறிய அளவில் தீ மீண்டும் பரவி வந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரந்த நிலப்பரப்பில் தீ பரவி உள்ள நிலையில் அதை முழுமையாக கட்டுப்படுத்துவது எந்த அளவுக்கு சவாலாக உள்ளது?
6: இது மிகவும் கடுமையான பணி. அதிலும் காற்றின் திசை திடீரென மாறும் போது சூழல் பேரபாயமாக உருவெடுக்கிறது.
5: பாதுகாப்பு கருதி கடலோர பகுதிகளில் இருந்து மேலும் 4,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பார்டோ நகருக்கு அருகில் வசிக்கும் நிக்கோல் தானும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுமா என பதற்றத்துடன் காத்திருக்கிறார்.
7: இது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம். இது வெறும் வீடுதானே. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து தயாராக இருக்கிறோம்.
5: தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் கட்டாயம் ஏற்படும் முன்பே நெருங்கி வரும் தீயை அணைத்துவிட முடியும் என்று நிக்கோல் நம்புகிறார். இங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பார்டோ நகரில் தாங்களும் வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர். அவர்களின் ஒரே நம்பிக்கை இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் தான் உள்ளது. தீயணைப்பு குழுவினர் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி சாய்த்து வருகின்றனர். இதன் மூலம் தீ சாலையை கடந்து எதிரே உள்ள மற்றொரு வனப்பகுதிக்கு பரவாமல் தடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த காட்டு தீ பரவியுள்ள நிலப்பரப்பு மிகவும் பரந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சை போலவே சமீபகால வரலாற்றிலேயே மிக மோசமான காட்டு தீயால் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்பெயினிலும் மீண்டும் வெப்பநிலை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நெருக்கடியின் இறுதிக்கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என ஸ்பெயின் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரழிவு சவால்களை இன்னும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை ஐரோப்பிய நாடுகள் நன்கு உணர்ந்துள்ளன.
1: பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் தீவிரமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டதாக யுக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மாஸ்கோவின் தென்கிழக்கில் உள்ள ரயாசான் நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் அருகில் உள்ள மாபெரும் சில்லறை விற்பனை நிறுவனமான வைல்பெரிஸின் கிடங்கும் தீக்கிரையாக்கப்பட்டது. ரோஸ்டோ பகுதியில் உள்ள ஒரு ஏற்றுமதி முனையம் மற்றும் ஒரு ராணுவ தொழிற்சாலை ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியாவில் உள்ள ஒரு கடற்படை தளம் ஆகிய இடங்களும் யுக்ரைனால் இலக்கு வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அபாயங்கள் இருப்பதாக கருதி வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வதற்கு டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது 4 கால்கள் உள்ள ரோபோக்கள் உட்பட மேம்பட்ட அமைப்புகளுடைய ரோபோக்களுக்கும் பொருந்தும். அவற்றில் பல சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவதில் போட்டி நாடாக இருக்கும் சீனா வர்த்தக பிரச்சினைகளை அமெரிக்கா அரசியலாக்குகிறது என்று கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் HPV தடுப்பூசியின் காரணமாக சுமார் 200 கருப்பை வாய் புற்றுநோய் மரணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன என்று தி லான்செட் மருத்துவ இதழில் வெளியான ஆய்வில் தெரியவந்துள்ளது. பெரும்பாலான கருப்பை வாய் புற்றுநோய்களை உண்டாக்கும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக 2008 முதல் இங்கிலாந்தில் பள்ளி சிறுமிகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பிபிசியின் சுகாதார பிரிவு செய்தியாளர் சோஃபி ஹட்சின்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
8: பள்ளிகளில் வழங்கப்படும் இந்த தடுப்பூசிகள் ஏற்கனவே உயிர்களை காப்பாற்றி வருகின்றன. இந்த தடுப்பூசியால் பயனடைந்த முதல் குழுவை சேர்ந்த சிறுமிகளிடையே சமீபத்திய ஆண்டுகளில் கருப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.
9: It's a remarkable day.
10: இது மிகவும் முக்கியமான நாளாகும். HPV தடுப்பூசி செயல்திறன் மிக்கது என்பதையும் அது உயிர்களை காப்பாற்றுவதையும் கருப்பை வாய் புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதையும் இந்த புதிய ஆய்வு நிரூபித்துள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்தில் கருப்பை வாய் புற்றுநோயை ஒரு பொது சுகாதார பிரச்சினையாக இல்லாமல் முற்றிலுமாக ஒழிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது.
8: ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்பது பாலியல் ரீதியான நெருக்கமான தொடர்பு மூலம் பரவுகிறது. இது 99% கருப்பை வாய் புற்றுநோய்களுக்கு காரணமாக அமைகிறது. இருப்பினும் 2008 முதல் இதற்கான தடுப்பூசி சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வரலாற்றிலேயே முதல் முறையாக 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் 20களின் முற்பகுதியில் இருக்கும் எந்த பெண்ணும் கருப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழக்கவில்லை என்று ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் 30 உட்பட்ட பெண்களிடையே இந்த புற்றுநோயால் உயிரிழக்கும் ஆபத்து ஏறக்குறைய 0% குறைந்திருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசியின் நேரடி விளைவாக சுமார் 200 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அலெக்சாண்ட்ராவுக்கு 30 கருப்பை வாய் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. HPV தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு சற்று முன்னர்தான் அவர் பள்ளி படிப்பை முடித்தார்.
11: I just remember hearing the words.
12: அந்த வார்த்தைகளை கேட்ட கணம் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு எனக்கு ஏற்கனவே இருந்தது. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் ஏற்கனவே இருந்த உணர்வை அந்த நோயறிதல் உறுதிப்படுத்தியது. அதுவரை என்னுள்ளிருந்த கேள்விகளுக்கும் அச்சங்களுக்கும் அதுவே பதிலாக அமைந்தது.
8: அவருக்கு வெற்றிகரமாக புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது கருப்பை வாயின் பெரும் பகுதி அகற்றப்பட்டிருந்த போதிலும் அவர் ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். தனது மகளை இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார்.
12: இந்த தடுப்பூசியை நான் உறுதியாக ஆதரிக்கிறேன். ஏனெனில் புள்ளி விவரங்கள் இப்போது உண்மைகளை நிரூபித்து வருகின்றன. தற்போது மேற்கொள்ளப்படும் கர்ப்பப்பை வாய் பரிசோதனைகளிலும் HPV தொற்றை கண்டறிவதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஐவிக்கு தகுந்த வயது வந்ததும் அவளை இந்த பரிசோதனைக்கும் தடுப்பூசிக்கும் அழைத்து செல்வேன். அவளுக்கு இந்த தடுப்பூசி கிடைப்பதை நான் உறுதி செய்வேன்.
8: இருப்பினும் 2040 கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதற்கான உலகளாவிய இலக்கை அடைய வேண்டுமானால் சிறுமிகளில் குறைந்தது 90% பேருக்கு HPV தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இங்கிலாந்தில் தற்போது பதிவாகியுள்ள தடுப்பூசி செலுத்தும் விகிதம் அந்த இலக்கை எட்டவில்லை.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்று இரவு நள்ளிரவாகட்டும்.
13: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts to specialised music shows to community talkback and live sports coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West.
14: வானிசை வானொலி நேயர்களுக்கு நாம் அடுத்து கேட்க இருப்பது ஐயப்பனின் இன்று ஒரு சிந்தனை. வானிசை நேயர்களே, ஐயப்பனின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்ப பார்க்க கேட்க இருக்கின்ற சிந்தனை பேச்சு. அது என்ன பேச்சு? இப்ப நீங்க கேட்கலாம், பேச்சில் 10 வகையான பேச்சுகள் இருக்கு. அன்பாக பேசுக, அழகாக பேசுக, இனிமையாக பேசுக, உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, சபையறிந்து பேசுக, சமயம் அறிந்து பேசுக, சிந்தித்து பேசுக, செயலறிந்து பேசுக, பேசாதிருந்தும் பழகுகன்னு 10 வகையான பேச்சுக்கள் உண்டு. அது என்ன பேசாதிருந்தும் பழகுக அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துருக்க மாட்டோம், அவரை பற்றி கேள்விப்பட்டு நம்மளை அறியாமலே அவர்களுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு பழகுவோம் பார்க்காமலேயே. அதுதான் பார்க்காதிருந்தும் பேசாதிருந்தும் பழகுகன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கின்ற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது, ஔவையாரும் அதியமானும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை. இது ஒரு கதை. அதாவது, ஔவையாருக்கு ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி இருக்கு, கிடைக்கிறது, கொடுக்குறாங்க. அந்த நெல்லிக்கனிக்கு என்ன சிறப்புன்னா, அதை உட்கொண்டால் 100 ஆண்டுகள் நோயற்று இருக்கலாம், வாழலாம் அப்படின்னு அந்த கனிக்கு சிறப்பு உண்டு. உடனே அந்த நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்ட ஔவையாரே, இதை நம்ம சாப்பிட்டு வாழ்கிறத விட அதியமான் மன்னர் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார், அவருடைய சிறப்புகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். அவரை சிறப்புகளை கேள்விப்பட்ட ஔவையார் அவரிடம் பார்க்காமலே பழகுகிறார் மனத்தளவிலே. அதனால் அவரை சந்திக்கின்ற பொழுது இந்த அபூர்வ நெல்லிக்கனியை அதியமானுக்கு கொடுத்ததாக வரலாற்று கதை ஒன்று இருக்கிறது. இதுதான் பேசாதிருந்தும் பழகுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நான் இருக்கிறப்ப ஒரு நாள் என் நண்பர் வந்தார். அவர் முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை. நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். நான் அடுத்த தெருவில் தாங்க இருக்கேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது, ஒருத்தரை பார்க்காவிட்டால் கூட பழகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் உங்களை பார்த்து ஒன்று கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னாரு. என்னங்க சொல்லுங்க, செய்கிறேன் அப்படின்னா. அதெல்லாம் பெரிய ஒன்றும் காரியம் இல்லைங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கடனா, நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுத்தேன், கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது? இதுதான் இன்று ஒரு சிந்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசையின் வழி மாலை நிகழ்ச்சிகள். நிலைய நேரம் சரியாக 7:24. தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி கல்கியின் பொன்னியின் செல்வன். இந்த நிகழ்ச்சியை வானலைக்கென வடிவமைத்து வழங்குகின்றார் மெல்பர்னிலிருந்து காயத்ரி அவர்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
2: பாகம் 3 அத்தியாயம் 17 திருநாரையூர் நம்பி. மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடனும் வந்தியத்தேவனுடனும் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரியப்படை வீடு, பம்பைப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. பிறகு கடைவீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்கள், ஆலயங்களை சூழ்ந்திருந்த சந்நிதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாக சென்றது. ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசலில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எவ்வித உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதன்முறையாக அவன் இந்நகருக்குள் வந்திருந்த போது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் ஜனசூன்யமாய் இருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்தில் சௌகரியமாய் இருந்தது. தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லை அல்லவா? இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததை கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அலாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்திலிருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரில் நம்மை யாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியாரை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீரசைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருப்பதாய் தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகர்ந்து அன்னை ஆசி கூறினார். மகனே, நல்ல தருணத்தில் வந்துவிட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார். மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்குத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாய் இருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு எல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடை மாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபாமண்டபத்துக்கு போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாய் தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தனர். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர். அவருடைய திருமுகம் கலையுடன் பொழிந்தது. அவர் எதிரில் ஓலை சுவடிகள் சில கிடந்தன. கையிலும் ஒரு ஓலை சுவடியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும் பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்து படகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதல் முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபா மண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளை தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து, குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரை சேர்ந்தவர். அவ்வூரிலுள்ள பொல்லாப்பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழகுலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்பு கிணங்கி ஆளுடை பிள்ளையார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகருக்கு சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அச்சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும் போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்று சொன்னார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியும் தம் கையிலிருந்து ஓலை சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். அப்பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்த கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜென்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ மேற்கூறிய பாடல்களில் மண்ணெல்லாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடி சோழன் என்னும் வரி மட்டுமே மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதன பெருமை வாய்ந்த சோழர் குலத்து மணிமகுடம் தன் சிறசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்த போது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. மதுராந்தக தேவர், ஆம், நான் இன்னும் இளம் பிராயத்து சிறு பிள்ளைதான். ஆனால் திருக்கோவலூர் மலையமானுக்கும் கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரிக்கும் அவர்களுடைய ஆதரவை பெற்ற சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கும் அஞ்சிவிட மாட்டேன். சம்பந்தருக்கு ஆளவாயரன் அருள் இருந்தது போல் எனக்கும் பழுவேட்டரையர் உதவி இருந்தது என்று எண்ணிக்கொண்டார். வந்தியத்தேவனுடைய செவிகளில் பாடல் ஒன்றும் புகவே

0: ஆங்காங்கே கிடைக்கும் தெய்வீகமான தேவார பதிகங்களையும் சேகரித்து கொண்டு வாருங்கள். அப்பர் பதிகங்களையும் சம்பந்தர் பதிகங்களையும் சுந்தரமூர்த்தியின் பாடல்களையும் தனித்தனியாக தொகுக்க வேண்டும். இது என் கணவருடைய விருப்பம். அதை என் வாழ்நாளில் நிறைவேற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஊர் ஊராய் போவதற்கு வேண்டிய சிவிகைகள், ஆட்கள், பரிவார சாதனங்கள் எல்லாம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். சக்கரவர்த்தியின் அனுமதியை கோரி என் குமாரனிடமே செய்தி சொல்லி அனுப்புகிறேன் என்றார். அச்சபையில் அப்போது எழுந்த கோலாகலமான கோஷங்கள் மதுராந்தகரின் செவிகளுக்கு நாராசமாயிருந்தன.
1: நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் பாணிசை FM இல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வாறு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 36வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்லுள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1985 சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்களின் எண்ணிக்கை 30. 26/1985 வெளியான திரைப்படம் பந்தம். சிவாஜி கணேசன், ஷாலினி நடித்த திரைப்படம். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் முல்லைக்கொடி அள்ளிக்கடி.
1: முல்லைக்கொடி அள்ளிக்கடி, முத்தங்களை எண்ணிக்கடி.
0: கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார்.
1: முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும்.
0: இந்த பாடலை பாடியவர் எஸ்பிபி.
1: ஆசை வந்தாட, நான் ஆடை பந்தாட, காதல் கொண்டாட.
0: எஸ்பிபியோடு இணைந்து ஹம்மிங் செய்தவர் வாணி ஜெயராம். ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல்
1: முல்லைக்கொடி அள்ளிக்கடி, புத்தங்களை எண்ணிக்கடி, உச்சி முதல் பாதம் வரைக்கும்.
0: பந்தம் படத்தில் மனதை கரைய வைக்கும் ஒரு பாடல்
1: பந்தம். பாசபந்தம் பந்தம்.
0: கவிஞர் வாலி இந்த அருமையான பாடலை எழுதியிருப்பார்.
1: பிறக்கும் போதே கூட பிறக்கும் ரத்த சம்பந்தம் பந்தம்.
0: கே ஜே ஜெயஸ்டாஸின் குரல் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்.
1: பந்தம் பாசபந்தம் பந்தம்.
0: பந்தம் படத்தில் சங்கர் கணேஷ் ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பார்கள்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்ல.
0: இந்த குட்டி கதையை சொன்னவர் டி எம் சௌந்தரராஜன்.
1: கண்ணே ஆஷா, கண்மணி ஆஷா, நீ ரொம்ப சுட்டி பெண் அல்ல.
0: பேபி ஷாலினிக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி. சிவாஜி கணேசனுக்கு ஈடு கொடுத்து பேபி ஷாலினி நடித்திருப்பார். இந்த குட்டி கதையை எழுதியவர் புலவர் புலமை
1: பித்தன். குட்டி கதை சொல்ல.
0: பந்தம் படத்தில் நடிகர் ஆனந்த் பாபுவின் நடனத்துக்காகவே ஒரு பாடல். ஆரம்ப இசையே அமர்க்களமாக இருக்கும். இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. சங்கர் கணேஷின் இசையும் ஆனந்த் பாபுவின் நடனமும் அருமை.
1: நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த என் பக்கம் வந்த.
0: 14/4/1985 வெளியான திரைப்படம் தெய்வப்பிரவி. மோகன், ராதிகா, ஊர்வசி நடித்த படம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான பாடலை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள். இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். திருமதி பி சுசிலா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார். பி சுசிலா அவர்களோடு இணைந்து பாடியவர் எஸ்பிபி. சங்கர் கணேஷ், வாலி, எஸ்பிபி, பி சுசிலா கூட்டணியில் உருவான ஒரு ஹிட் சாங் இது. தெய்வப்பிரமி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் பானைக்குள்ளே பால் இருக்கு, ஆடை மட்டும் மேல் இருக்கு.
2: பானையிலே பால் இருக்கு, ஆடை மட்டும் மேல் இருக்கு, பாத்திருக்கும் மாமனுக்கு ஊத்தி தர.
0: இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி.
2: பாத்திருக்கும் மாமனுக்கு ஊத்தி தர காத்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் இப்போ.
0: திருமதி பி சுசிலா அவர்கள் எஸ்பிபியோடு இணைந்து பாடிய பாடல்.
2: ஓ மாமா, ஏ மாமா, மேளம் கொட்டி தாலி கட்டு முன்னாலே.
0: தெலுங்கில் மெகா ஹிட்டான இந்த பாடல் தமிழில் அந்த அளவுக்கு ஈடுபடவில்லை.
1: பானையில பாலே இருக்கு, அடை மட்டும் மேலே இருக்கு, பாத்திருக்கும் மாமனுக்கு.
0: 13/4/1985 வெளியான திரைப்படம் நீதியின் நிழல். சிவாஜி கணேசன், பிரபு, ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர்கள் பாரதி வாசு. இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வாடியம்மா வாடியம்மா பாட்டு எடுப்போம்.
1: வாடியம்மா வாடியம்மா பாட்டு எடுப்போம். வாடியம் தன்னேயும் நானும்.
0: எஸ்பிபி மற்றும் விவேக் சாரதி இணைந்து பாடிய பாடல் இது. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு என்ற போது நீதி நிழல் பாடல்களில் தனி கவனம் செலுத்தினார்கள் சங்கர் கணேஷ்.
1: குத்து விளக்கோ ஒன்று வெள்ளி குடமோர் என்று
0: கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார்.
1: மொத்தம் எடுத்தால் இன்று எந்த விலையோ.
0: சங்கர் கணேஷின் மெட்டு மிக மிக இனிமை. பாடலில் வரும் ஹம்மிங் மிக இனிமை. எஸ்பிபி வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த பாடல். நீதியின் நிழல் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் எந்த பையன் என்ன தட்டி கேட்கிறான்.
1: எந்த பையன் என்ன தட்டி கேட்கிறான். நாம் பார்க்கிறே சபையிலே.
0: ட்ரெண்ட் மாற மாற தங்களை மாற்றிக்கொண்டார்கள் சங்கர் கணேஷ். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது. இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். நீதியின் நிழல் படத்தில் இடம்பெற்ற டூயட் மந்தாரப்பூவே மஞ்சள் நிலாவே.
1: மந்தாரப்பூவே மஞ்சள் நிலாவே.
0: கவிஞர் வாலி எழுதிய பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் திருமதி பி சுசிலா அவர்கள். சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஹிட் சாங் இது. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

இன்றைய வெள்ளி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நெஞ்சில் நிறைந்த பாடல் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைத்து பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்திற்காக பாடலை பாடுகின்றார் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டது வானிசையின் வெள்ளிமாலை தமிழ் ஒலிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றமோர் வெள்ளி மாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துறை. வணக்கம் நேயர்களே.